0: சுனேஞ்சி முத்துசுவாமி தீக்ஷிதருக்கு இரச்சனா சேஷாச்சல நாயகம் வராளி ராக் அவர் ரூபக் தாழ்மை.
1: லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீக்ஷிதர் இன் ராக் வராளி செட் டு தாழ் ரூபகம்.